0: கடதம் தரி கடதம்
1: அது தின்னா
0: தேரேனா.

0: கிடக்கும் தறி கிடக்கும்
1: நான் தின்னா
0: தேரேனா

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து அனுப்பியவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாறன்பட்டி அபிமன்னன் அவர்களுடைய விருப்பத்தில் மலேசியா வாசுதேவன் அவருடன் ஒரு சில பெண் பாடகிகள் பாடிய பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். கடிவாளம் இந்த படத்திலிருந்து அழகே அமுதே ஓடிவா. இதோ மலேசியா வாசுதேவனுடன் சுசிலாம்மா பாடிய பாடல் நம் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில்.

0: நம் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஒரு மென்மையான அழகான வரிகளில் ஒலித்துச் சென்றது மலேசிய வாசுதேவன் சுசிலம்மா குரலில். பாடலை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. அடுத்து எங்க ஊர் ராசாத்தி இந்த படத்திலிருந்து எஸ்பி சைலஜாவுடன் மலேசிய வாசுதேவன் பாடிய பாடல் சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி. இதோ இந்த பாடல்.
1: கத்திரிக்கோலு காசுத

எதிர்பாட்டு பாடச் சொல்லி எவ்வளேனும் ஆசைப்பட்டா துட்ட போட்டு கிழங்குற நானும் மெட்ட போட்டு பாடுகிற.

அழகான அருமையான ஒரு பாடல். எஸ்பி சைலஜாவுடன் மலேசியா வாசுதி அவன் இருவரும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், நம் நிகழ்ச்சியில் அகிலா ஸ்ரீதர், சென்னை அம்பத்தூரை சேர்ந்த அகிலா ஸ்ரீதர் இணைந்துள்ளார்கள். அழகான கிராமிய பாடல், ஆட்டம் போட வைக்கும் இனிய இசை பதிவு என்று பாடலுக்கு பதிவிட்டு நம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் வாருங்கள் சகோதரி. அடுத்து தனிப்பக்கத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாறன்பட்டி அபிமன்னன் அவர்களுடைய தொகுப்பில்தான் பாடல் இன்று வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்று நம் சபரிவானில் மலேசிய வாசுதேவனோடு அற்புத பாடல் ஒளிபரப்பி கொண்டிருக்கும் நமது சபரிவானொலி நேயர்கள் கேட்டு ரசிக்கின்றார்கள் என்று ஒரு அழகான ஒரு தனிப்பக்கத்தில் ஒரு பதிவு. நம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அபிமன்னன் அவர்களுடைய பதிவு. நன்றி, நன்றி. அடுத்து தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் புனேநல்லூர் ஜோதி பாண்டியன், கும்பகோணம் மனோகர் அண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலுக்கு செல்வோம். மாந்தோப்பு கிளியே, இந்த படத்திலிருந்து பூவோ மலர்ந்திருக்கு காயோ கனிந்திருக்கு, இதோ மலேசியா வாசுதேவனுடன் வாணி ஜெயராம் பாடிய பாடல். இந்த பாடலை கேட்டு ரசிப்பதற்கு முன்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் அனிதா என்ற ஒரு சகோதரியும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். இதோ பாடல்.

பார்த்துப்போ சின்ன இறங்குது பார்க்கும்போது கண்ணெதிர என்னென்ன குழுங்குது பார்த்துப்போ பார்த்துப்போ சின்ன இடை நடுங்குது பார்க்கும்போது கண்ணெதிர என்னென்ன குழுங்குது அசைகிற அசைகிற அரைச்சத்து இருக்குது அங்கமெல்லாம் ஏதோ ஒரு அசை

0: என்ன நேயர்களே, ஒரு அழகான அருமையான பாடல் வாணி ஜெயராம் மலேசிய வாசுதேவன் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. இது ஒரு நிகழ்ச்சியில் ஒரு அன்பு சகோதரருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ,
1: ஹலோ, வணக்கம். கும்பகோணம் மனோகரன் பேசுகிறேன்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். வாருங்க வாருங்க வாருங்க, இங்கே மழையா பெஞ்சுக்கிட்டு இருக்கு.
1: நீண்ட நாளுக்கு பிறகு அபிமன்யோட பாட்டு வருது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: அவரோட பாடலாம் அவர் இந்த மாதிரி பாட்டுலாம் தான் இதுல இளைஞர்களா கேட்பாரு. நாங்க போடுற பாட்டெல்லாம் கூட ரொம்ப பாராட்டுவாரு. அதே மாதிரி பாட்டு அவருக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் இப்ப சபை வரணில வந்துகிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள், நீங்க அழகா நடத்துற உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள், அப்புறம் வந்து நேயர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள், நன்றி வணக்கம்.
0: அழகா மழை பெய்து அதுக்கு நன்றி வாழ்த்துக்கள் சொல்லணும். நீங்க சொல்லுன்னா, நீங்க சொன்ன மழை நின்றுடும், நானே சொல்லிக்கிறேன். எங்க பகுதியில் மழை பெய்து கொண்டு இருக்கின்றது அழகாக. நன்றி நன்றி நன்றிங்களேண்ணா, நன்றி. என்ன நேயர்களே, அழகாக வந்தார். நிகழ்ச்சியை பற்றி ஒரு சிறு துளி வார்த்தைகள் அள்ளி தூவி விட்டு சென்று விட்டார் நம் அருமை அண்ணா மனோகர் அண்ணா அவர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து பாடலுக்கு செல்வோம். சின்ன சின்ன வீடு கட்டி, இந்த படத்தில் இது ஒரு நையாண்டி பாடல் தான். மலேசிய வாசுதேவனுடன் வாணியம்மா பாடிய பாடல். நாக்கில் மூக்கில் நத்து புல்லாக்கில், இதோ இந்த நத்து புல்லாக்குன்னு கேட்டு ரசிப்போமா?

கல முக்கல நத்து புல்லாக்கல பேச்சு பாராக்கல தாவாரத்துல சதரோரத்துல சிங்காரத்துல தளதளன்னு வளர்ந்த பொண்ணு தண்ணி முள்ளும் போதுல தாவி வந்து அணைச்சுக்கிட்டேன் கையிரண்டும் போதல.

0: தோட்டம் துறவு மாடி மன ஏதும் வேண்டா எனக்கு, சொந்தம் கொள்ள நீ இருந்தா சொர்க்கம் வேறு எதுக்கு.
1: நாக்கில மூக்கில நத்து புல்லாக்கில பேச்சு பாராக்கில தாவாரத்தில சிவரோரத்தில சிங்காரத்தில
0: தளதளன்னு வளர்ந்த பொண்ணு தண்ணி மொள்ளும் போதிலே சாவி வந்து அணைச்சுக்கிட்டு.

கோயிலிலே பார்த்த நாடு முதலா சேர்த்து வைக்க வேண்டிக்கிட்டேன் தேவி வரம் தருவா. பார்த்தம்மன் கோயிலிலே பார்த்த நாடு முதலா சேர்த்து வைக்க வேண்டிக்கிட்டேன் தேவி வரம் தருவா. நாக்குல மூக்குல நத்து.

அதுக்குள்ள ஒரு அவசரம் அதற்கு. அழகான அருமையான பாடல் மலேசியா வாசுதேவன், வாணி ஜெயராம் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். ஒரு நையாண்டி பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், அழகான பாடல் மலேசியா வாசுதேவனின் துள்ளல் பாடல்கள் என்றும், அழகான மழைச்சாரலில் இனிய பாடல் பதிவு என்றும், நையாண்டி பாடல் இனிமை பேச்சு பராக்கல தண்ணி கொள்ளும் பொன்னை அளந்து மதுரை வழக்கு கேலி செய்யும் பாடல் என்று ஒரு அழகான ஒரு பதிவை நம் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் இந்த பாடலுக்கு பதிவிட்டுள்ளார். நன்றி நன்றி, சூப்பர். அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி, அருமையான பாடல், சூப்பர் சூப்பர் சாங் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. அடுத்து துணைவி, இந்த படத்திலிருந்து முத்து மாணிக்க கண்கள் ரத்தினமே. இதோ மலேசிய வாசுதேவன் ஜானகம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாறன்பட்டி அபிமன்னன் அவர்களுடைய விருப்பத்தில்தான் பின்னணி பாடகர் மலேசிய வாசுதேவன் அவருடன் ஒரு சில பின்னணி பாடகிகள் இணைந்து பாடிய பாடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நாம் அனைவரும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இதோ பாடலுக்கு செல்வோம். துணைவி படத்திலிருந்து முத்து மாணிக்க கண்கள் ரத்தினமே, மலேசியா வாசுதேவன் ஜானகம்மா குரல். இதோ

0: அழகான அருமையான பாடல் ஒலித்துச்சென்றது. எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இந்த பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் சூப்பர் சாங் என்றும், இசைத்தரம் அருமை, மிக மிக அருமை, சூப்பர் என்றும் பாராட்டி, வாவ் என்றும் பாராட்டி, நத்தையில் முத்து முத்து மாணிக்க கண்க ரத்தினமே என்று ஒரு அந்த வரி வந்ததல்லவா, அந்த முத்துக்குள் ஒரு ரத்தினத்தை நம் கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு, நன்றி. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள் மேச்சேரி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்று நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி, வாருங்கள். அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், சங்கத்தமிழ் தோட்டம் வண்ணமயில் ஆட்டம், முத்து மாணிக்க கண்கள் ரத்தினமேனி நீர் விளையாடல், இனிய பாடல் என்று அந்த அழகான ஒரு பாடல் வரிகளை நம் கண்முன் கொண்டு வந்துள்ளார் அகிலா ஸ்ரீதர் அவர்கள். சிறப்பு, சிறப்பு, அருமை சகோதரி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். இதோ ஒரு சகோதரருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ மேடம், கோவி ராஜேஷ்.
0: மேடம்னே வேணாம், அக்கானே கூட்டா நல்லா இருக்கும்.
1: அக்கா வணக்கம்.
0: வணக்கம், வாங்க.
1: அருமையான பாடல்களை கொடுத்திருக்காரு கிருஷ்ணகிரி அபிமன்யன். எப்பவுமே இந்த மாதிரி பாடல்கள்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சிறப்பான பாடல்களை கொடுத்த அவருக்கும் போற நேர்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி, நன்றி சகோதரரே, நன்றி. நன்றி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சி பற்றி அழகான ஒரு கருத்துக்களை தெரிவித்து சென்றார் நம் சகோதரர் கோவை ராஜேஷ் அவர்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை, நன்றிகளும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். ஊருக்கு ஒரு ரோஜா, சாரி, ஊருக்கு ஒரு ராஜா. இந்த படத்திலிருந்து செந்தமிழ் சோலையிலே. இதோ இந்த பாடலுக்கும் மலேசியா வாசுதேவன் ஜானகி அம்மா குரலில் தான் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஊருக்கு ஒரு ராஜா. இந்த படத்தில் செந்தமிழ் சோலையிலே, இதுவும் ஒரு அருமையான அழகான படம் தான். இந்த பாடலையும் நாம் கேட்டு ரசிப்போமா?

0: மன்மத ராகங்களே பாடும் இதயங்களே, மாலை தென்றலிலே மயங்கும் பருவங்களே, லாலா லா.
1: அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. மலேசியா வாசுதேவன், ஜானிகம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாறன்பட்டி அபிமன்னன் அவர்களுடைய விருப்பத்தில் பின்னணி பாடகர் மலேசியா வாசுதேவன் அவர்களுடன் பின்னணி பாடகிகள் ஒரு சில பெண் பாடகிகள் பாடிய பாடல்தான் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ் ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரண்ணா இவர்களுடன் புன்னைநல்லூர் ஜோதி பாண்டியன் பாடலை தொகுத்து அனுப்பிய அபிமன்னன் அவர்களும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவருமாக இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:36. அடுத்து ரங்கா இந்த படத்திலிருந்து அழகான பட்டுப்பூச்சி ஆடை கொண்டது. இதோ மலேசியா வாசுதேவன் குரலில் உடன் சுசிலாம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் இதோ.

என்ன ஒரு அழகான வரிகள், அருமையான ஒரு அதட்டல் மிரட்டலோட பாடல் ஒலித்து சென்றது. மலேசியா வாசுதேவன், சுசிலாமா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், இதற்கு முன்பு ஒலித்த பாடல் ஊருக்கு ஒரு ராஜா, இந்த படத்தில் செந்தமிழ் சோலையிலே, அந்த பாடலுக்கான ஒரு பதிவு மேச்சேரி அறிவழகன் தம்பி அவர்கள், மங்கை அவர்கள். செந்தமிழ் சோலையிலே வளரும் பூங்கொடி பாடல், செந்தமிழ் போல் கேட்க இனிமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி தம்பி. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், மிக மிக அருமை, சூப்பர் என்று பூக்குத்து கொடுத்து பாராட்டியுள்ளார்கள் பாடலுக்கு. அடுத்து திருச்சி குழந்தைவேல் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், அனைத்தும் பாடல்களும் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள், சிறப்பு. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் பட்டாம்பூச்சிகளை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், பல பல என்று, சூப்பர் சூப்பர். இப்பொழுது ஒலித்த பாடலுக்கு தீபாகுமார் அவர்கள், ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் சூப்பர் என்றும் கைத்தட்டி பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து அதே குரலில் மலிசைய வாசுதேவர், பி சுசிலம்மா குரலில் அழகே உன்னை கொஞ்சம் கொஞ்சம், வாலிபமே வா வா இந்த படத்திலிருந்து இதோ இந்த பாடல்.

சூப்பரான அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. மலேசிய வாசுதேவன், சுசிலம்மா குரலில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், அகில ஸ்ரீதர் அவர்கள் மலேசிய வாசுதேவன் சுசிலா அம்மா பாடல் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து இது ஒரு சோகமான பாடல்தான் என்று நினைக்கிறேன். சோகமான பாடல்தான் இருந்தாலும் பரவாயில்லை, கேட்டு ரசிப்போம். சுசிலம்மா குரலில் முதல் இரவு இந்த படத்தில் இருந்து ஆசை வச்ச உண்மையில தான் இதோ இந்த பாடல்.

பாடல் தவறுதலாக வந்துவிட்டது நேயர்களே, மன்னிக்க வேண்டும். மண்வாசனை இந்த படத்திலிருந்து அரிசி குத்தும் அக்கா மகளே, மலேசியா வாசுதேவன், எஸ்பி சைலஜா குரலில். இதோ இந்த பாடல் கேட்டு ரசிப்போமா?

அழகான அருமையான பாடல். அரிசி குத்தி விட்டு போய் விட்டார்கள் மலேசியா வாசுதேவனும் எஸ்பி சைலஜா அவர்களும். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், இதற்கு முன்பு ஒழித்த பாடல் தவறுதலாக வந்துவிட்டது. அதற்கு ரகுபதி அவர்கள் கண்ணீரும் கமலமாக அறப்பா இது பாரப்பா என்று, இப்போ எதுக்கு வந்தது அழுகை என்று ஒரு பதிவு. பாதி நிகழ்ச்சி போய்விட்டதே, போனாலும் பரவாயில்லையே, நான் என்ன செய்வது, தவறுதலாக பாடல் வந்துவிட்டது. எவ்வளவோ தவறுதல் நடக்கின்றது நம் சபரிமானில், அதெல்லாம் உன்னிப்பாக கேட்க மாட்டீங்களா தம்பி? பரவாயில்லை. அடுத்து அவருடைய அழகான ஒரு எப்படி சொல்வது, அவரை கண்முன் கொண்டு வந்து அழகாக ஒரு நடனத்தினர் ஆடிக்கொண்டு சிரிப்பு வேற, இந்த சிரிப்பு தான் ரகுபதி எல்லாரையுமே ஒரு வழி பண்ணுறது. சிரிக்க வேண்டாம், பரவாயில்லை, சிரித்து கொள்ளுங்கள், நீங்களே சிரித்து கொள்ளுங்கள், அடுத்தவளை சிரிக்க வைக்காதீர்கள். சூப்பர். அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், இப்பெல்லாம் யார் அரிசி குத்துறாங்க, ரைஸ் மில் இருக்கே, சுவிட்சி போட்டால் அரிசி வருது என்று ஒரு அழகான ஒரு பதிவு. இதுதான் உண்மை. சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்டனே சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாறன்பட்டி அபிமன்னன் அவர்களுடைய விருப்பத்தில் மலேசியா வாசுதேவன் அவருடன் பிற பெண் பாடகிகள் பாடிய பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா புன்னைநல்லூர் ஜோதி பாண்டியன் பாடல்களை தொகுத்து அனுப்பிய கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தன்மாரன்பட்டி அபிமன்னன் அவர்களும் பாடலை நாம் அனைவருமாக கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:57. அடுத்து சின்ன வீடு இந்த படத்திலிருந்து இதோ இந்த பாடல், மலேசியா வாசுதேவன் சுனந்தா குரலில்.

0: அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அகில ஸ்ரீதர் அவர்கள், அரிசி குத்திய அக்கா மகள் அருமை பாடல் என்று பாராட்டியுள்ளார்கள். ரகுபதி அவர்கள் இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு அழகாக ஒரு நடனத்துடன் சந்தோஷத்துடன் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். சூப்பர் சூப்பர். அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், வெள்ளமனம் உள்ள மச்சான் பாடல் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார். நன்றி. அடுத்து அகில ஸ்ரீதர் அவர்கள், புறக்கணித்த கணவனையும் அரவணைக்கும் மனைவியின் அன்பை கூறும் பாடல் சூப்பர். அருமையான ஒரு கவிதையாக வருகின்றது இவருடைய பதிவு ஒவ்வொன்றும் சூப்பர். ரகுபதி அவர்கள், அறிவழகன் மங்கை அவர்கள், வெள்ளமனம் உள்ள மச்சான் பாடல் சூப்பர். யாரோட மனசு வெள்ளை மனம்? அறிவழகன் மங்கை மனசு தான் வெள்ளை மனம், ரகுபதி மனசும் வெள்ளை மனம் தான். பாடலை தொகுத்து கொடுத்த நம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாறன்பட்டி அபிமன்னன் அவருடைய மனம் வெள்ள மனம்தான். சூப்பர். அனைவரும் வெள்ள மனம் கொண்ட உள்ளங்கள் தான். அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், யாரோட மனசு வெள்ள மனம் என்று போட்டதுக்கு நாட்டாமை அண்ணனுக்கு என்ன ஒரு அறிவு, அறிவின் சிகரம். அவரை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் தம்பி? அறிவின் கொழுந்து. சரி, போகட்டும், நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். இப்பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, வாங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க மேடம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாறம்பட்டி அபிமன்னன்.
0: இது வந்து ரெண்டாவது தொகுப்பு நீங்க கொடுக்கறது. என்ன அதிகம் உங்களுக்கு கொடுக்க முடியும் அங்க உங்க வேலை காரணமாக, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை.
1: ஆமா மேடம்.
0: ஆனால் பாடல் கேட்டு பதிவுகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள்.
1: நான் ஒரு சில நேரங்களில் எனக்கு அந்த விவசாய வேலை இருக்கிறதுனால ஒரு சில நேரங்களில் நான் வானொலி கேட்டுக்கொண்டு இருப்பேன். அதோடு நமக்கு எனக்கு இந்த பாடலே அழகாக எடுத்து நம்ம சபரி வானொலியை ஒளிபரப்பு செய்த கீதநேசன் ஐயா அவர்களுக்கும் அன்பு அறிவிப்பாளர் உங்களுக்கும் என்னுடைய பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டு பதிவிட்ட நேயர் சொந்தங்களுக்கும் எனக்கு ஒரு துணையாக இருந்த என்னுடைய அன்பு நண்பர்கள் கும்பகோணம் மனோகரனா, கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி இவங்கெல்லாம் என்னோடு இலங்கை வானொலியில பயணித்த சொந்தங்கள்.
0: கண்டிப்பா
1: அவர்களோடு நானும் பயணித்தவர்கள். ஒவ்வொரு பாடலும் மனோகரன்னா, ராஜேஷ், புவனேஸ்வரி இவங்கெல்லாம் இப்ப பாடல் கேட்கும் போது நாமளும் அந்த பாடலை கேட்கலாம்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணும். அந்த மாதிரி வகையில எனக்கு இன்று வாய்ப்படைத்த நமது சபரி வானொலி மலேசா வாசுதேவன் பாடலை கேட்க நம் சபரி வானொலியில் நான் ஆசைப்பட்டேன். அந்த ஆசையை நம் சபரி வானொலி நிறைவேற்றி
0: விட்டது. ஒரு பாடல் நிறைவேற்ற முடியவில்லையே, என்ன செய்வேன்?
1: பரவாயில்ல, நான் கேட்க ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு பாடலை கேட்டேன். அது எடுத்து ஒளிபரப்பியா உங்களுக்கும் நான் மீண்டும் ஒரு நன்றியை சொல்கிறேன்.
0: நன்றி, நன்றி சகோதரரே, நன்றி.
1: என்னுடைய பாடல்களை கேட்டு ரசித்த அன்பு சொந்தங்களுக்கு நன்றி, மீண்டும் ஒரு நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம் சகோதரரே.
1: மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிகழ்ச்சியில
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: கண்டிப்பா கேட்டுக்கொண்டு இருக்கலாம்.
0: கண்டிப்பா எதிர்பார்ப்போடு இருப்போம்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி, நன்றி, நன்றி சகோதரரே. என்ன நேயர்களே, பாடல்களை தொகுத்து அனுப்பிய சகோதரருடன் ஒரு சிறு உரையாடல் உரையாடி சென்றார். அடுத்து நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். இமைகள் படத்திலிருந்து மாடப்புறாவோ மஞ்சள் நீலாவோ, இதோ மலேசிய வாசுதேவன் சுசிலாம்மா குரல். இந்த பாடலை கேட்டு ரசித்துவிட்டு நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமா?

அழகான அருமையான பாடல். மலேசியா வாசுதேவன் சுசிலம்மா குரலில் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் கரூர் ரகுபதி அவர்கள் அழகாக மாடப்புறாவும் மணிப்புறாவையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சூப்பர் சூப்பர். அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள் மேச்சேரியிலிருந்து அழகாக புறாக்களையும் மஞ்சள் நிலவையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பு. அகிலா ஸ்ரீதர் அவர்கள் மாடப்புறா அழகு என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலுக்கு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நம் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம் அல்லவா. இதுவரை இதயராகம் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாறன்பட்டி அபிமன்னன் அவர்களுடைய தொகுப்பில் மலேசியா வாசுதேவனுடன் பிற பெண் பாடகிகள் பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு மற்றும் நிலை இயக்குனர் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நாளை சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த அகிலா ஸ்ரீதர் அவர்களுடைய பாடல் பிற்பகல் 3 மணிக்கு இதயராகம் நிகழ்ச்சியில் வலம் வரும் என்பதை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இளையத்தில் நேரம் இப்பொழுது 7 மணி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேயர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598538773. மீண்டும் 7598538773 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க சொல்லுங்க.
1: வணக்கம், விருதுநகர்
0: வணக்கம்.
1: மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமி பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களாக்கா?
0: நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: சரிக்கா, உயர்ந்த மனிதன் படத்துல அந்த பாட்டை படிக்கிறேன். படிக்கிட்டாக்கா?
0: படிங்க.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் விருதுநகரில் இருந்து டெய்லர் பாக்கியலட்சுமி அவர்கள் அழகான ஒரு பாடலை எடுத்து சிறப்பாக அருமையாக பாடினாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அழகாக பாடினாங்க. ஆனால் சூப்பராக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: சென்னையில இருந்து அகிலா ஸ்ரீதர் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: சூப்பரா இருக்க மேடம்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலாம்.
1: பாடலாமா?

அம்மானை அழகு மிகும் கண்.

வழியில் மறைந்துள்ள மணி என உன் ஆசையில் மறைந்துள்ளதென மனம் கண்ணியினால் வகை சாத்திரம்

உன்னிடம் நான் ஒரு பாத்திரம், அதில் ஊற்றிய தேன்மழை உன்

சிங்குகள் அழைத்தன, இரு மந்திர முல்லைகள் இழுத்தன, உன்னுடன் உடல் உயிர் கலந்தன, இங்கு ஒன்றும் இல்லை இனி எனக்கென. அம்மாலை அழகு மிகும் கண்மாலை, ஆ

0: வாவ் வாவ் வாவ், செம மேம், ரொம்ப அழகா பாடினீங்க. ரொம்ப கஷ்டமான பாடலும் இது, சிறப்பா பாடினீங்க, அழகா
1: பாடுற
0: இருந்துச்சு.
1: பாட்டு,
0: ஆமா
1: அதனால வந்து கொஞ்சம் டிஎம்எஸ்ஸும் வாணி ஜெயராமும் பாடியிருப்பாங்க.
0: ஆமா ஆமா ஆமா, ரொம்ப அழகான பாடல,
1: முடிஞ்ச
0: அருமையா
1: வரைக்கும் அதுக்கு
0: பாடினீங்க.
1: ஒரு ஒரு நியாயம் வழங்கலான்னு ட்ரை பண்ணிருக்கேன். அதான்
0: அப்படியா, சேலஞ்சிங்கா எடுத்து நல்லா பண்ணிட்டீங்க, சூப்பரா இருந்தது. மேம்,
1: ரொம்ப
0: உங்க
1: நன்றி சுகதி.
0: ஹஸ்பண்ட் பாடுவாரு, ஏன் வரவே இல்லை அவர் ரொம்ப நாளா?
1: அவருக்கு வந்து அப்பப்போ மூடு மாறி போயிடும். அவருக்கு சொல்லியாச்சு, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு.

0: அவருக்கு வந்து திடீர்னு பாட்டு ப்ரிப்பேர் பண்ணல, நான் வந்து நான் அடுத்த வாட்டி பாடுறேன், புதன்கிழமை பாக்குறேன், வெள்ளிக்கிழமை பாடுறேன் சொல்லியிருக்கேன், நான் இன்னைக்கு பாட சொல்றேன் மேடம்.
1: சொல்லுங்க. ஓகே மேம், தேங்க் யூ மேம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி
0: நன்றி சகோதரி.
1: தேங்க் யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள். அழகான பாடல், சிறப்பான பாடல், ரொம்ப அழகான பாடல், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அருமையாக பாடினாங்க. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த பாட்டு. இவங்களை தான் அதை இழுத்து இழுத்து பாட முடியும், அடிக்கடி பாடுறவங்களால தான். செம்மையாக பாடினாங்க. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: வணக்கம், நான் சோலேஸ்ல இருந்து தேன்மொழி முருகன் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க சூப்பரா இருக்கோம். பாருங்கள், பார்க்கவே முடியல, கிழக்கே வரவே இல்லையே.
1: பிரதோஷத்துக்கே வரலையே? நேரத்து
0: நான் வரமாட்டேன்ல, ஒரு 30 கழிக்க தண்டியும்.
1: சரி சரி சரி,
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: லட்ச லட்ச ஜெகன் மாதா, சர்வசக்தி ஜெய துர்கா. லட்ச லட்ச ஜெகன் மாதா, சர்வசக்தி ஜெய துர்கா. மங்கள வாரம் சொல்லிட வேண்டும், மங்கள கன்னி சோகம். இதை 9 வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவரும் சேரும், உமையவள் திருவரும் சேரும். ரட்ச ரட்ச ஜெகன் மாதா, சர்வசக்தி ஜெய துர்கா. ரட்ச ரட்ச ஜெகன் மாதா, சர்வசக்தி ஜெய துர்கா. படைப்பவளவளே காப்பவளவளே, அழிப்பவள் அவளே சக்தி. அபயம் என்று அவளை சரண் புகுந்தாலே அடைக்கலாம் அவளே சக்தி. ஜெய ஜெய சங்கரி கௌரி மனோகரி, அபயம் அழிப்பவள் அம்பிகை பைரவி. சில சில சங்கரி சக்தி மகேஸ்வரி, திருவரு தருவாள் தேவி, திருவரு தருவாள் தேவி. ஜெகன் மாதா, சர்வசக்தி ஜெய துர்கா. ரட்ச ரட்ச ஜெகன் மாதா, சர்வசக்தி ஜெய துர்கா. கருணையின் கங்கை கண்ணனின் தங்கை, கடை கண் திறந்தால் போதும் வருகின்ற யோகம் வளர்பிறையாகும். அருள்மலை பொழி வாழ்நாளும் நீல நிறத்தொடு ஞாலம் அளித்து காளி என திரிசூலம் எடுத்தவள், பக்தருக்கெல்லாம் பாதை வகுத்தவள், நாமம் சொன்னால் நன்மை தருபவள். ரட்ச ரட்ச ஜெகன் மாதா, சர்வசக்தி ஜெய துர்கா. ரட்ச ரட்ச ஜெகன் மாதா, சர்வசக்தி ஜெய துர்கா.
0: சூப்பரா பாண்டிங்க மேம், அருமையா இருந்தது. அழகான பக்தி பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். ஆமா, அழகா பாண்டிங்க, உங்க குரல்ல ரொம்ப சூப்பரா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியில் இருந்து தேன்மொழி முருகன் அவர்கள். அழகான ஒரு பக்தி பாடல், சிறப்பா இருந்துச்சு, அருமையா பாடினாங்க, அழகா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம் மகிழ்ச்சி, நான் வேலூர் மாவட்டம் இருந்து சந்திரசேகர் அழைக்கின்றேன். நலமாக இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கும் சார், நீங்க நலமா இருக்கீங்களா சார்?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய பொழுதுகள் எல்லாம்?
0: செம்மையா இருக்கு, ரொம்ப சூப்பரா போகுது. எங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழை, மேற்கு தொடர்ச்சி மழை சாரல் சீசன் ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு. தென்காசி பொதிகை, பொதிகை மலை சாரல், புரியுதா சார்? ஹலோ, என்னாச்சு? சார் ஏன் போயிட்டாரு? திருப்பி கட் ஆகுது. ஏன் சார் கட் ஆகுது?
1: அதுதான், இப்போ வேற நம்பர்ல இருந்து வந்துட்டேன்.
0: அப்படியா? பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: ஓ, லைவ்லயே எடுத்துட்டீங்களா மேம்? லைவ்ல தான் இருக்கீங்க.
0: ஆமா ஆமா ஆமா.
1: சரி, மிக்க மகிழ்ச்சி மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர். என்னுடைய பாடலை அப்படியே நான் நினைச்சுக்கிறேன் மேம்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: அச்சமச்சமில்லை இனியடிமை என்னம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, தண்ணீர் மிச்சமில்லையே. அச்சமச்சமில்லை இனியடிமை என்னம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, தண்ணீர் மிச்சமில்லையே. காலம் மாறி போச்சு, நம் கண்ணி மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணி மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. ஏ அச்சம் அச்சமில்லை இனி அடிமை என்னும் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே.

சுற்றும் மனிதன் என்ன மட்டம், அட இன்னும் கொஞ்சம் போனால் என்ன வானம் தலை சுட்டும். பட்டாம்பூச்சி சுற்றும் மனிதன் என்ன மட்டம், அட இன்னும் கொஞ்சம் போனால் என்ன வானம் தலை சுட்டும். வாடி இளைய செல்லியே, வாடி இளைய செல்லியே, நம் காலம் சொல்லும் நம்மை வாழ சொல்லியே. அம்மா அழகு கண்ணம்மா, அம்மா அழகு கண்ணம்மா, இதை நம்ம பூமி என்று அழித்து சொன்னமா. ஏ அச்சம் அச்சமில்லை, இனி அடிமை எண்ணமில்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. காலம் மாறி போச்சு, கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை என்ற நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. வானம் பக்கம் இனி வாழ்க்கை ரொம்ப பக்கம், அச்சம் அச்சம் துச்சம் பக்கம் பக்கம் பக்கம் சொர்க்கம். வானம் பக்கம் இனி வாழ்க்கை ரொம்ப பக்கம், அச்சம் அச்சம் துச்சம் என்ற பக்கம் பக்கம் சொர்க்கம்.

இன்பு காற்று வீசட்டும், எட்டு திக்கும் பரவட்டும், பரவட்டும், பரவட்டும், பரவட்டும், பரவட்டும். மனித பூக்கள் மலரட்டும், மனங்கள் இங்கும் விரியட்டும், விரியட்டும், விரியட்டும், விரியட்டும், விரியட்டும். இன்பக் காற்று வீசட்டும், எட்டு திக்கும் பரவட்டும், மனித பூக்கள் மலரட்டும், மனங்கள் இங்கும் விரியட்டும். குற்றம் குற்றம் விரியட்டும், சுற்றும் சுற்றும் வாழட்டும், வட்டம் வட்டம் விரியட்டும், வானம் தொட்டு வளரட்டும், வட்டம் வட்டம் விரியட்டும்.

0: சிறப்பு சார், ரொம்ப அழகா பண்ணீங்க, அருமையா இருந்துச்சு.
1: அப்படிங்களா மேம்?
0: ஆமாலா,
1: ரொம்ப
0: செம்மையா பட்டைய கிளப்பிட்டீங்க சார்.
1: ஆஹா, ரொம்ப ஹாப்பி மேம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு மேம். அதனாலதான் இது எப்படியாவது எடுத்து பாடணும்னு. கொஞ்சம் கஷ்டமான ஒரு பாட்டு கூட மேம் இது.
0: நல்லா இருந்துச்சு, அழகா பண்ணீங்க, நன்றி, வாழ்த்துக்கள்.
1: சூப்பரா பண்ணாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் மேம்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
1: மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். பாய் மேம்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள் அழகான பாடல் எடுத்து சிறப்பாக செம்மையாக பாடினார். இந்த மாதிரி பாட்டு அவளை ரொம்ப அழகாக பாடிடுறாரு, சிறப்பாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க மேம்?
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேம்.
2: நான் திருநெல்வேலி புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நலமா இருக்கோம். நீங்க அங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
0: நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கோம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கோம் நாங்க.
2: நல்லது, வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க.
0: வரோம், வரோம்.
2: சரிங்க மேடம், இன்னைக்கு வந்து எல்லோருக்கும் இன்று சர்வதேச குடும்ப தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் மேடம்.
0: குடும்ப தின நல்வாழ்த்துக்களா?
2: ஆமா.
0: அப்படியா? ஓகே மேம், பாடுங்கள் உங்கள் பாடலை. உங்களுக்கும் குடும்ப தின நல்வாழ்த்துக்கள்.
2: ரொம்ப சந்தோஷம் மேடம். சரி, பாடட்டுமா? பாளையத்தம்மன் படத்திலிருந்து. ஆடி வந்தேன், ஆடி வந்தேன், அஞ்சி கூட காரே. பாடி வந்தேன், பாடி வந்தேன், பாண்டியன தேவி. தேடி வந்தேன், தேடி வந்தேன், தேன் வெடிக்கும் பூங்க.

ஆடி வந்தேன் ஆடி வந்தேன் அஞ்சி கொடக்காரி, ஆடி வந்தேன் ஆடி வந்தேன் பாண்டியனார் தேவி, தேடி வந்தேன் தேடி வந்தேன் தேன் வடிக்கும் போக, நான் இருக்கும் கோவிலுக்கு நாளும் அது தேவை. தொட்டியத்தின் அழகத்தில்லையில் திருச்சி நகர் ஒரையூரில் காளி என்று கோவில் கொண்டு குழுவிருக்கும் அம்மனும் நானே. பன்னாரியில் சமய உரத்தில் குஞ்சை வளர் தஞ்சையினில் மாறி என்று பேர் படைத்து மக்களை காக்கும் அன்னையும் நானே.

கங்கை கொண்ட கோவிந்த ராஜனின் தங்கை, மாற்றடை நீதியில் கங்கை கொண்ட வள்ளலும் வாழ்கிடும் நங்கை. ஆடி வந்தேன் ஆடி வந்தேன் ஆடி வந்தேன்.

பம்ப சத்தம் உழுங்கும் வேலையில் பம்பரமாய் ஆடிக்கிட்டு பாதத்துக்கு நீங்கி வந்த பைரவி நான் பரடியம்மா. வேப்பஞ்சலை இடுப்பில் கட்டிடு ஒன்றியக்கு வாழ்வு தந்து வாழ

பூமையே பூமையே கேளு, நான் சொல்லுறேன் சொல்லுறேன் புத்தி, பூமியின் நீதடி கோரு, இந்த சக்தியே மிஞ்சிற சக்தி. ஆடி வந்தேன் ஆடி வந்தேன் ஆடி வந்தேன் அஞ்சு கொடக்காரி, தேடி வந்தேன் தேடி வந்தேன் தேன்படிக்கும் போவ, நான் இருக்கும் கோவிலுக்கு நாளும் அது தேவை. நான் பாம்பு என வெம்பு என மாறுகிற சாதி, மாறிவ சன்னதி.

0: சிறப்பு மேம், ரொம்ப அழகா பாடுனீங்க, அமைதியா அழகா பாடுனீங்க, அழகான பாடல் இது, சிறப்பா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப சந்தோஷம் மேடம்,
0: தேங்க்யூ.
1: ரொம்ப மகிழ்ச்சி. நேரம்
0: மகிழ்ச்சி.
1: இருந்தா ஒரு 8-10 வருவேன்.
0: வாங்க,
1: ஒரு பொண்ணு சினிமா பாட இன்னொன்னு.
0: ஓகே ஓகே மேம், நன்றி,
1: ரொம்ப
0: வாழ்த்துக்கள்.
1: சந்தோஷம்,
0: ஆ ஆ
1: ரொம்ப சந்தோஷம்.
0: சபரி
1: மக்கள்
0: வானொலி.
1: நேயர்கள் நல்லா பாடுறாங்க மேடம்.
0: அப்படியா?
1: ஆமா,
0: எல்லாரும்
1: நல்லா
0: நல்லா பாடுவாங்க,
1: காட்பாடி சந்திரசேகர் ஐயா ஒரு பாட்டு பாடினாங்க நல்லா.
0: எல்லாருமே நல்லா பாடுவாங்க.
1: ஆமா, அந்த புவனேஸ்வரி ஒரு பாட்டு பாடினாங்கல்ல, அம்மானே அந்த, அவங்க யாரு?
0: அது வந்து அகிலா ஸ்ரீதர்.
1: அவங்க நல்லா பாடினாங்க, ரொம்ப சந்தோஷம்.
0: நீங்களும் ரொம்ப அழகா அருமையா பாடினீங்க மேம்,
1: ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
1: நல்ல நல்லதுங்க, நல்லது.
0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள். அழகான ஒரு பாடல், பக்தி பாடல், சிறப்பான பாடல், செம்ம பாடல், அழகாக பாடினாங்க, அமைதியாக, அழகாக, நிதானமாக, சூப்பராக பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கா சார், பாடுங்கள்.
2: ஏழா ஒரு பாட்டு பாடுறேன், ஏழாவது மனிதன் படத்துல. காக்கை சிறகினிலே நந்தலாலின் கரிய நிறம் தோன்றுதாடா நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலின் கரிய நிறம் தோன்றுதாடா நந்த லாலா, பாக்கு மரங்களெல்லாம் நந்த லாலா நின்றன், பச்சை நிறம் தோன்றுதாடா நந்த லாலா, பாக்கு மரங்களெல்லாம் நந்த லாலா நின்றன், பச்சை நிறம் தோன்றுதாடா நந்த லாலா, காக்கை திரையினிலே நந்தலாலின் கரிய நிறம் தோன்றுதாடா நந்தலாலா, கேக்கு ஒளியலாம் நந்தலாலா உந்தன், கீதம் இசை குதாடா நந்தலாலா, கேக்கு ஒளியலாம் நந்தலாலின் கீதம் இசை குதாடா நந்தலாலா, காக்கை திரையிலே நந்தலாலின் கரிய நிறம் தோன்றுதாடா நந்தலாலா.

0: செய்கிறீரே நந்த லாலின் தரியணியம் தோன்றுதாடா நந்த லாலா.
1: சிறப்பா இருந்தது சார். அரிதான பாடலை அழகா பாண்டிங்க சார். இந்த பாட்டெல்லாம் கேட்கவே முடியாது, இப்படி யாராவது பாடினா தான் கேட்க முடியும். ரொம்ப அழகா பாண்டிங்க. ஆமா ஆமா ஆமா, சிறப்பு சார். நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கும்பகோணத்தில் இருந்த எஸ் மனோகர் அவர்கள். அழகான அவங்க ஒரு சிறப்பான பாடல், அரிதான பாடல், அருமையாக பாடினாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரிவானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம் மேடம்,
0: வணக்கம்.
1: ஸ்ரீதர்,
0: வாங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்?
1: எங்க வீட்டு அம்மா பாடினாங்க, அவங்க பாடலையான்னு.
0: ஏன் பாடவே வரலையே சார்?
1: இருக்கு மேடம், என்னன்னு தெரியல, குரல் சரியா இருக்கோ இல்லையோன்னு ஒரு எக்ஸாம் இது மாதிரி தான் இருக்குது.
0: இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரொம்ப அழகா பாடுறீங்க, உங்க குரலுமே அழகா இருக்கு சார், வந்து பாடுங்க.
1: அதனால ஒரு பாட்டுன்னு போது ஒரு எக்ஸாம் மாதிரி தான் இருக்குன்னு வைங்களேன். சரி, நான் இன்னைக்கு ட்ரை பண்றேன். காலங்களில் அவள் வசனம் பாடுறேன் மேடம்,
0: பாடுங்க சார். நல்லா இருக்கீங்களா?
1: சௌக்கியமா இருக்கேன் மேடம், சௌக்கியமா இருக்கேன். உங்க பாட்டு எல்லாம் கேட்டுருக்கேன், எல்லாரும் பாடுதெல்லாம் இந்த ப்ரோக்ராம்ல அவங்க பாடும்போது கூடவே இன்னொரு மொபைல்ல நாங்க கேட்டுதான் இருக்கோம்.
0: அப்படியா? ஓகே.
1: ஆமா, இவங்க வந்து ஒரு ரூம்ல போய் பாடுவாங்க, அந்த சமயத்துல அவங்க பாடுறத நாங்க இன்னொரு மொபைல்ல கேட்போம். நான் மட்டும்
0: கேட்பேன்.
1: அப்புறம் திரும்பி அவங்க பாடிட்டு வந்த உடனே அவங்க ஃபைனலா நீங்க பேசுறதெல்லாம் ரெண்டு பேர் சேர்ந்து கேட்போம்.
0: அப்படியா?
1: இன்னைக்கு அவங்க பாடும்போது சொன்னீங்க, வா வா வாங்களே, ரொம்ப சூப்பர்,
0: அழகா பண்ணாங்க, அருமையா பண்ணாங்க, ரொம்ப கஷ்டமான பாட்டு. ஆமா,
1: அவங்க என்கரேஜ்மென்ட்ல இப்ப நானும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை ஃபாலோ பண்றேன் மேடம்.
0: ஓகே ஓகே,
1: பாருங்க.
0: பாடுங்க.

0: மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம்.
1: அருமை அருமை, ரொம்ப அழகா பண்ணீங்க கணீர்னு, சூப்பரா பண்ணீங்க சார்,
0: சரியா மேடம். தேங்க்யூ
1: ரொம்ப
0: தேங்க்யூ
1: அழகா இருந்துச்சு சார். நாங்க தான்
0: தேங்க்யூ.
1: உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும், சூப்பரா பண்ணீங்க, நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஓகே, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் சென்னையிலிருந்து ஸ்ரீதர் அவர்கள். அழகான அவர் குரலில் என்ன அழகாக பாடினார் இந்த பாட்டை, ரொம்ப அருமையாக இருந்துச்சு, நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா? இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 7:41. இந்த நேரத்தில் எனது குரலில் ஒரு பாடல்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க மேம்?
1: வணக்கம் வணக்கம், நான் திருச்சி பொன்மலைந்து லதா உமாவர்தன் பேசுகிறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேம். பாடுங்கள் ஒரு பாடலை.
1: மகிழ்ச்சி பாடுறேன், ஒரு நிமிஷம்.

வந்தோ குறை தீ.

நிம்மதியும் தேவையல்லவா? செல்வங்களும் நட்புகளும் வந்துவிடும் மனமதில் நிம்மதியும்

மழை மங்கள மணியோசி வில்லங்கிரி முழுவதும் உண்டாட்சியே. வெண்சங்கு நாத மழை மங்கள மணியோசி வில்லங்கிரி முழுவதும் உண்டாட்சியே. முத்துமணி பாதங்கள் இரத்தினை சதங்கை ஒளி முத்த மாமார் உள்ளதழக சொல்லி விட ஏது ஒளி. உனை பாடும் நாள் எல்லாம் திருநாளம்மா எனையாளும் பிள்ளை காளி அம்மா உலகாலும் திருசூழினி எனையாளும் பிள்ளை காளி அம்மா உலகாலும் திருசூழினி. சிவநாட நீ தோற்ற கதையும் பொய்யே அவனாட்டம் தனில் உள்ள சக்தியும் நீயே. மனம் கணிந்து அருள்வாரிய தில்லை காளியே தில்லை காளியே தில்லை.

0: தாயும் நீயிருக்கு உந்தன் செல்ல மகள் வாழலாமா, செல்ல மகள் வாழலாமா, உந்தன் செல்ல மகள் வாழலாமா. நன்றி.
1: சிறப்பாக பாண்டிங்க மேம். அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே தன்னை மறந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ அழகாக பாடுறீங்க, என்ன பக்தி பாட்டை சிறப்பாக பாடுறீங்க. ஆனால் வேற பாட்டுங்களை விட இந்த பாடல் ரொம்ப நல்லா பாடுறீங்க. எங்கேயும் பாட்டு பாட போறீங்களா? ஸ்டேஜ் பர்ஃபார்மரன் அப்படியா? ரொம்ப அழகாக பாடுங்க மேம். நன்றி, வாழ்த்துக்கள் மேம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் திருச்சியிலிருந்து லதா உமாகாந்தன் அவர்கள். அழகான அவங்க குரலு கணீர்னு, என்ன அழகாக பாடுறாங்க. அந்த பக்தி பாடல் சிறப்பாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம், நான் தான் மேடம் கற்பகவல்லி.
1: பாடுங்கள் மேம் உங்கள் பாடலை.
2: நீங்க ரொம்ப அழகா பாடினீங்க சிவகாமிய செல்வன். அப்புறம் இப்போ ஒரு அம்மா பக்தி பாடல் பாடினாங்கல்ல, அம்மா ரொம்ப அழகா பாடினாங்க. அதாவது என் பாட்டு எனக்கு கேட்க முடியாது.
1: ஏன், உங்க பாட்டு நீங்க எப்படி கேட்க முடியும்?
2: இல்ல, சில ரெண்டு டச்சு சொல்லிருந்தா ரெண்டு ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு ஒண்ணு செய்யலாம்.
1: ஆமா,
2: அம்மனா லயன் போடுறதுனால அது முடியாது. மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன், மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன், மங்கை எந்தன் ராசாசிக்கு நானே, இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் சாலாட்டம்மா.

அழகான உன்பில் தேன்கின்னமோ, அம்மாடி உன்மேனி பால் வண்ணமோ, அழகான

0: பாங்கு பாடு மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன் மங்கை என்றன் ரசத்திக்கு நானே இது ஒரு சீராட்டமா ஓ என்னையும் தானாட்டமா.
1: அழகு அழகு அழகு, செம்மையா பண்ணீங்க மேம். எவர் கிரீன் சாங் இது. எப்போ வந்து அரிதா அடே நீங்க, சரி சரி, குடும்ப தினத்துக்காக அந்த பாடலை சிறப்பு மேம். ரொம்ப அழகா அருமையா பாடுறீங்க, பொறுமையா சூப்பரா பாடுறீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள்.
0: சரிங்க மேடம், ரெண்டு பாட்டு பாடிட்டேன், மற்ற நேரத்தில் வடிவம்
1: அதெல்லாம் வைய மாட்டாங்க.
0: நல்லா பாடுறாங்க எல்லாரும், அன்பான உள்ளங்கள். என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கொள்கிறேன்.
1: ஓகே மேம், ஓகே மேம். உங்களுக்கும் எங்களோட நன்றிகள். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள். அருமையாக சூப்பரான ஒரு பாடலை அழகாக பாடினாங்க, அருமையாக இருந்துச்சு அவங்க குரலில். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் இருந்து அழைக்கிறீங்க மேம்?
1: வணக்கம், நான் கோவையிலிருந்து காயத்ரி பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கேன், கொஞ்சம் தொண்டை சரியில்லை.
0: சும்மா ஒண்ணு இல்ல, அதெல்லாம் கரெக்டா பாடுங்க பாடுங்க,
1: அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைன் உடனே கிடைச்சிருச்சு,
0: நிகழ்ச்சி முடிய போகுது, அதனால உங்களுக்கு லைன் கிடைச்சிருக்கு.
1: ஓகே ஓகே, த்ரோட் சரியில்லையா? சரி பாக்கலாம், கிடைச்சா போய் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன்.
0: நல்லாதான் இருக்கு மேம், பாடுங்கள்.
1: ஓகே, பாடும்போதுதான் தெரியும்.

0: இருக்கு. தேங்க்யூ.
1: சிறப்பு, ரொம்ப அழகா பண்ணீங்க.
0: எவ்வளவு
1: எனக்கு
0: கருத்தான பாட்டு இந்த
1: ஆமா
0: பாட்டுல,
1: ஆமா ஆமா
0: ஒவ்வொரு வரியிலையும் அவ்வளவு அழகா வார்த்தைகள்
1: செம
0: போட்டிருக்காங்க.
1: செம. அதுலயும்
0: ஆமா,
1: நீங்க பாடினது ரொம்ப அழகு.
0: லேடி வெர்ஷன்,
1: என்ன மேம்
0: லேடி வெர்ஷன்ல பாடியிருக்கேன்.
1: அப்படியா? அதை பத்தி
0: ஜெஸ்டாஸ்
1: என்ன,
0: பாட்டு இது,
1: அதை
0: அதை எடுத்து
1: பத்தி என்ன?
0: பாடியிருக்கேன்.
1: ஆமா,
0: ஆமா
1: எல்லாம் பாட்டு தான், எல்லாருமே பாடலாம்.
0: ஆமா.
1: ஆமா, சூப்பரா
0: தேங்க்யூ
1: பாடினீங்க
0: தேங்க்யூ
1: மேம். நன்றி, வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம். அழகாக அவங்க செம்ம பாட்டு எப்போவுமே அழகாக பாடுவாங்க. இந்த பாட்டை இன்னும் நல்லா அழகாக பாடினாங்க. யஸ்தாஸ் வாய்ஸில் இந்த பாட்டு ரொம்ப அழகான பாடல், சிறப்பாக பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:10. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடி சென்ற அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இன்று விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.